0: Tani ta sacha su zugu ni nyentong da yin jini ta ta ta ni pao zugu ni tong mu gung pe jie song. Tani ga rirang na cho ta jie yin na jie ga. Tani saari riri, ngabi saari riri rao undu ta gan hong ma sa zu ta yin hi da sam zi ga ti gan hong tin chon hong ti. Ta lo nanyo du di luri ga luri ga ta sa jie mo jie mo ten di hi di sa yin men jie mo da tani ga rirang na cho ta luri yin di ta sacha kona yin no wo ta luri yin di ti jie ga ये मोटा तिंदी दा समझिंदा
1: 他走过每一片草原，穿过山涧每个峭壁，他用自己的足迹记录着江源的方方面面，记录那些不为人知的原始生态，为国家公园本地资料调查提供了详实可靠的内容。贡嘎日对这片土地的热爱和无尽的探索，也随着这江源儿女脚下的河流长流不止。到了春夏之交，澜沧江源区的鸟儿变得欢呼雀跃。这里的夏天空气潮湿，气候凉爽，变成了许多鸟儿栖息的地方。